0: Listen your favorite songs only on southradios.com.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை அட நம்ம சவுத் ரேடியோஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே வசதியுடன் கிடைக்கின்றது. இப்பொழுதே உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: listening to southradios.com.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்கம் வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை தென்றல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பாய் உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? சே, அடே ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ,
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

கேளுங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com. இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்கம் வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை தென்றல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: listening southradios.com.
1: உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ. Get your feelings from your favorite songs only on southradio.com. தந்தன தந்தன தந்த சொர்க்க

Gandhi, the mission is on.

உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: southradio.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: என்ன மச்சான் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க?
1: ஏய் நம்ம பிரவீன் பையன் கமிட் ஆயிட்டான்டா.
0: இவனுக்கு பொண்ணா? சும்மாவே ரொம்ப ஆடுவான். எப்பட்ரா?

0: மிக துல்லியமான ஒளித்தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்
1: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

Kamiya Murah. Lah. Ada tu, hey.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் .com. இதுதான் சவுத் ரேடியோஸ், சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள், 8 after hit.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SouthRadios.com.

0: உற்றத்துடன்
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்க வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை தென்றல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: This is a song, which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடுசத்தா மனுஷன் நான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடுசத்தா மனுஷன் நான் தோல வச்சு மேல

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: You are listening to southradios.com.
2: என்ன பார்த்து

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com மிக துல்லியமான ஒலி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ, சவுத் ரேடியோஸ்.

கேளுங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com. உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com.

0: Stay tuned with South Radios. South Radios.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTH RADIOS.

0: கேளுங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள். Only on southradios.com.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com

0: to South Radio, from world most livable city to around the world.
1: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்க

மனதை கொள்ளை கொள்ளும் நான்கு பாடல்கள் அடுத்து வரப்போகின்றது அறிந்து கொள்ள Stay tuned with South Radios.

0: to South Radios. From world most livable city to around the world.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்,

ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ. Hey, I see.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ். ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோ இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: Stay tuned with South Radios. South Radios.
1: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது South Radios.
2: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

Don't you think I'm a joke?

0: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ.
1: Stay tuned with South Radios. South Radios.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது southradios.com. இப்பொழுது விளம்பரங்களை பார்த்த பின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. இப்பொழுது சவுத் ரேடியோ செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்டில் சொடுக்குங்கள். புரட்சி வானொலி, தமிழ் பீட் வானொலி, தமிழ் மெலோடி வானொலி, ரகுபானியம் வானொலி, ராஜாங்கம் வானொலி, ராஜா மெலோடி வானொலி மற்றும் தேனிசை தென்றல் தேவா வானொலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

கேட்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com. நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோஸுடன்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: லிசனிங் சவுத் ரேடியோஸ் டாட் காம். மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்.
1: டே மச்சான், என்னடா பொண்ணு, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

மப்புல அப்படிதான்டா கேட்கும்.

0: and listen your favorite songs only on southradios.com.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பு. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சோங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.
2: எங்கடாவா

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on surfradios.com. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on surfradios.com.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். புதுமைதான்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

0: வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா?
1: தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

ஃப்ளாப்ஸ். உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

0: ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி இங்க வா நீ அடி.

ஏன் சவ்வா எழுகிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: Stay tuned with the South Radios. South Radios.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது South Radios.

0: குட்டி.
1: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
2: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பே ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டிட்டு போயிடுவான் அங்க கூட்டிட்டு போயிடுவான்னு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

0: from your favorite songs. Only on SouthRadios.com.
1: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ். சவுத் ரேடியோஸ்.

0: சொல்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ
1: வானொலி செயல் இப்பொழுது எல்லையில்லாத இசை அனுபவத்தை உங்களுக்கு வழங்கினர். உலகின் முன்னணி தொழில்நுட்பங்கள் அத்தனையையும் கலையகத்தில் உள்வாங்கி மிக துல்லியமான அதிநவீன ஒலியமைப்புடன் Android Auto மற்றும் Apple CarPlay வசதியுடன் உங்களுடைய மகிழுந்துகளில் கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பை தருகிறது. பேரன்போடும் பெருமதிப்போடும் நம்மை ஊக்கப்படுத்தி தொடர்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியும் நல்வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மப்புல அப்படி தான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.

0: லட்டா பில்லட்டா பேய் பண்ணுங்கள் லட்டா உட்டாத மெட்டாத நைட்ல வந்தா வெட்டா தடரு நொண்டுருன்னும் பேய் வந்தா கிருன்னும் அச்சோச்சோ இச்சோச்சோ பேய்ங்கள புச்சாச்சோ அல்லறது வல்லறது தோகுறது நகருது அட்டாங்கு இட்டாங்கு பைமாகுது கீமாகுது அங்ககுது இங்ககுது எங்ககுது உள்ளகுது சட்டுனுகுது பட்டுனுகுது தட்டுனுகுது ஒட்டுனுகுது
1: ஐயோ ஐயோ.

0: listening to southradios.com.
1: South Radios, உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

0: உடம்பில் சிறகு முளைக்கட்டும், நரம்பில் குறும்பு இருக்கட்டும், அடிச்சு புடிச்சு அடிச்சு அடிச்சு அடிக்கு ஆட்டம் ஆதிவாசி போல இருக்கட்டும்.
1: அட வீதி பத்தாதே, இந்த ஊரு பத்தாதே, நாம இறங்கி கலக்கத்த

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: இப்பொழுது விளம்பரங்களை பார்த்தபின் தமிழின் முன்னணி வானொலிகளில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற வாய்ப்பாய் உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை இப்பொழுதே தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை எல்லையில்லாத ஒலி தொழில்நுட்பத்தில் கேட்டு மகிழுங்கள்.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டும்

0: listening to South Radio from world most livable city to around the world.
1: இது நம்ம வீட்டு வானொலி South Radio.

How twice? எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.

Delip.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்.
1: You are listening to southradios.com.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுது செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க மனசுக்கு பிடித்த பாடல்கள் only on southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ். Get your feelings from your favorite songs only on southradios.com.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயல வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டே.
0: நீ படிச்ச பொண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூட்.
1: ரொம்ப மூட்.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேச்ச வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
4: ஏய் போடி போடி போடி, ஃபூலா போன லைரி.

0: love in southradios.com.
1: Play Store மற்றும் Apple Store இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான South Radios.

You're listening SouthRadios.com. இப்பொழுது உங்கள் தென் வானொலி செயலி நம்ம சவுத் ரேடியோஸ் ஆப்பிள் கார் பிளே மற்றும் Android ஆட்டோ வசதியுடன் உடனுக்குடன் உங்கள் மகிழுந்துகளை கேட்டு மகிழ்வதோடு உங்கள் விமர்சனங்களையும் மதிப்பெண்களையும் 5 நட்சத்திரத்தோடு பகிர்ந்து மகிழுங்கள்.

0: அன்பு தாய்மார்களே மற்றும் பிஸியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
1: சமர வனிதா சௌஞ்ச லிம்பியா.

0: மனசுக்கு பிடித்த பாடல்கள்.
1: இப்பொழுது நமது தென் வானொலி சேலை உங்களுடைய மகிழ்ந்துகளில் கேட்டு மகிழ்வதோடு உங்கள் மதிப்பெண்களையும் விமர்சனங்களையும் 5 நட்சத்திரத்தோடு வழங்கி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். பேரன்போடு தொடர்கின்ற அனைவரது நல் ஆதரவிற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

0: the love in southradios.com.
1: You are listening to southradios.com.
2: தூக்கு தரண அடாவடி, தூக்கு தரண அளப்பற, தூக்கு தரண தடாலடி, தூக்கு தரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு.

10-9-6-0-0-0-2-8. This is the remix. 2016. நாங்க வந்து தோணு சொல்லு, திரும்ப வந்து தோணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து தோணு சொல்லு. சென்னை 28.

இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: பிளாக் பண்ணி வைக்கிற ராஜா, நீ தலையில வைக்கிற ரோஜா.
1: இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள், உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்கின்ற அரிய வாய்ப்பு. இப்பொழுதே செயலியின் இடது பக்க மெனு பகுதியில் சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை தட்டுங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை தமிழின் முன்னணி வானொலிகளில் விளம்பரங்களை பார்த்த பின் கேட்டு மகிழுங்கள்.

வல்லல்ல அம்மா கல்லாங்கா நாங்க விரல விட்ட வெள்ளங்கா கொருகிலிக்கா முந்திரிக்கா நான் கோண கொப்பற கொய்யாக்கா கஜா முயா வல்லாட்ட மாட்டுக்கு நான் ருக்கிற டம்மல் டிமால் ரிமாண்ட காட்டுக்கு நான் ஊவா ஒரு சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட் ஒரு பேனா ஒரு சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட்டு

0: southradio.com. உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: ஆஹா ஹே ஆஹா

0: மிக துல்லியமான ஒளித்தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ,
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோ என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

0: யார் ஹீரோயினு?
1: ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.
2: Check 1, 2, 3.

இல்லவன் மனசுல ரெண்டு நோ. ஏன் நீ உன் இங்கி பிங்கி பாங்கில, நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் I just wanted 2 days.

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com. All your favorite hits only on southradios.com.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.

0: ஏப்பா ஒரு தடவை சொல்லு
1: போடாங்க.
0: அதே
2: தான்

0: Stay tuned with South Radios. South Radios.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.